நாளை தும் ஜெயமே கட்சியிலும் பொம்லாக்கே ஆகாஷ்வாணி திப்பு பெண் ஜெயமேக்கே பச்சி தாக்பன் பொம்லாக்கே எஃப்எம் பேனலும் பெண் மெகா ஹார்ட்ஸ் ஃபரோய் சீரா தொக்மோர சிறுகேப் லப்பனான் பாட்டநாங்களி தும்ல பங்கோ ஜெயமேக் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பலும் பென் தா ஆர்ஜிலும் இச்சி